0: லங்காவே விலாவிங் ஸ்ரீலங்கே ரித்மய விஷ்வே சிசாரா லைவ் எஃப்எம்
1: லைவ் எஃப்எம்.

0: ஏலாவின் சவ சுத்துனாய் விசாய்
1: லைவ் FM.LK
2: வேஹச நிவன ரித்மய www.liveFM.LK www.liveFM.LK